0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அனாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
3: there is no place like home, there's no home like that.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: the month.
1: Star of the month.
2: Hello, everybody. This is DSP.
3: Tommy. 89.4.
0: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். தமிழ் 89.4.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: incoming
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by lulu in minutes shop on the lulu app and get lulu hypermarket delivered in minutes

0: 此。We'll be back after a short commercial break.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். தமிழ் 89.4.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: தமிழ் 89.4.

0: ce che se vede tu ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காற்ற விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Chillax song of the hour. Brought to you by Plots Nale, PropShield Dane. For details call 056 415 424.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa thottu mitte.
0: Tamil. 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
1: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae ல பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10 to 60% off. Visit sunday.ae.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: we'll be back after a short commercial break.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
3: இந்தியா மற்றும் UAE ல இருந்து experienced chef and team ஓட செட்டிநாடு palace restaurant வந்தாச்சு. Chicken, fish gravy, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, chicken சுக்கா, போட்டி ஃப்ரை, sweet னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
2: செட்டிநாடு palace restaurant 14th August evening 7:30 அபு ஷாக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th to 31st August morning 10:30 ல இருந்து night 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 dirhams தான்.
3: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் behind சிட்டி மேக்ஸ் ஹோட்டல் அபு ஷாக்ரா ஷார்ஜா. Contact 0654547877.
4: Golden song of the hour.
5: Golden song of the hour.
6: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்ப ஹம்தான் ஸ்ட்ரீட் அபு தாபி ல flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க.
4: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams value திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
6: Tamil 89.4

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
3: என்ன?
2: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
3: ஃபார் வாட்?
2: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
3: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
3: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
2: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Chillax song of the hour. Brought to you by Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா?
4: அற்புதமான
3: group of companies.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.4.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: தமிழ் தமிழ் தமிழ்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: போலே.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Tommy, 89.4. We'll be back after a short commercial break.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
0: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
3: என்ன?
2: செப்டம்பர் 5th அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
3: ஃபார் வாட்?
2: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
3: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
3: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
2: September 5th, Meralda Jewels, Hamdan Street, Abu Dhabi.
4: August 22nd, 23rd and 26th, நம்ம Ayers Premium Veg Restaurant-ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ்னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும்தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 0503108255.
0: தமிழ் 89.4.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் மச்சான், என்னடா பொண்ணு அவ? அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கட்டா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ay thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsa vil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
3: there is no place like home, there's no home like that.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
1: என்ன?
4: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
1: ஃபார் வாட்?
4: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
1: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
4: எக்ஸாக்ட்லி, லிமிட்டட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
1: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
4: செப்டம்பர் 5th மெரால்டா ஜுவல்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபி.
5: தமிழ் தமிழ் தமிழ் 89

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global's biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னதங்கம் Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் Golden Diamonds, கராமா சென்டர், துபாய்.
5: We'll be back after a short commercial break.
4: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: கோல்டன் சாங் ஆஃப் தி அவர்,
7: கோல்டன் சாங் ஆஃப் தி அவர்.
4: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ்னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும் தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255.
3: Tamil 89.4.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
2: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.
5: We'll be back.
6: வெறும் 9 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க.

நினைக்கலாம்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree கிஃப்டா கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.

வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் தமிழ் 89.4

89.4. Request a song. Call or WhatsApp 050-252-8940.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
4: there is no place like home, there's no home like that.
0: Tamil 89.4.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: Oh my god, யாரு அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: Damn it.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. IRS premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் Gold and Diamonds, கராமா சென்டர், துபாய்.
5: We'll be back.
6: ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
7: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
8: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
9: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
10: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
11: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
11: Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
1: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: தமிழ் 89.4.

0: தமிழ் 89.4 Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.

99.4 Tamil FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: 99.4.
1: Star of the month.
2: Star of the month.
3: Hello, everybody. This is DSP.
4: Yeah, free I would, mame. வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீ ஆவுடு, ஃப்ரீ ஆவுடு, ஃப்ரீ ஆவுடு மாமே.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
4: தமிழ் 89.4.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட
4: கொண்டாடுங்க. group of companies
5: carla appo prachana var aco illa prachana vanda spare parts and service la problem vara sadharana ac brand illa na idu
6: Denso's UAE's first distributor 1982 la irundhe Danya refrigeration oda mukhyamana angam
7: JM brand AC da
6: JM brand AC da
8: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982
4: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்.
4: தமிழ் FM தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
9: எது? மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: Oh my god, யாரு அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
9: Damn it.
6: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: அடிங்க.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsa vil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
10: there is no place like home. There's no home like that.
6: Golden Song of the Hour.
11: Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
4: மகிழுங்கள்.
5: தானே ஃபோர் 456-415-4242.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: ஒரு திரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
8: டேய், என்ன சொல்ற?
7: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
9: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
10: தமிழ் தமிழ் தமிழ்.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். BNCT Global-இன் biggest Tamil Nadu plot and villa property show Dubai மற்றும் Sharjah-வில் coming Friday, Saturday and Sunday 3-day special event. நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள first time villa plots கொடுக்க போறாங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபரா நம்ம BNCT-ல எந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. சென்னை ECR, OMR, பம்மல் and போரூர், கோயம்புத்தூர்ல டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK book பண்ணா 3 BHK villa, 3 BHK book பண்ணா 4 BHK villa, 4 BHK book பண்ணா 5 bedroom bungalow. கூடவே AC, TV, fridge, cotton உங்க villa-வை fully furnished book பண்ணுங்க. 15 years free maintenance offer oda 3 days biggest Tamil Nadu villa and plot property show. Endha villa book pannalo 1 bedroom free.
2: Meet BNCT team on August 28th, 29th, Friday and Saturday 10 am to 8 pm Park Ridges Hotel near Bujman Metro Station, Dubai, and August 30th, Sunday 10 am to 8 pm at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111.
3: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
4: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
3: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அண்ணன் தங்கம் gold and diamonds, Karama Center, Dubai, powered by Altava Sul Group of Companies.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா?
7: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: We'll be back.
3: BNCT Global's biggest Tamil Nadu land and plots property show coming Friday, Saturday and Sunday Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடோட டாப் 3 சிட்டிஸ் ஆன கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபர் free registration, free patta and free construction approval.
4: Meet VNCT team on August 28th, 29th, Friday and Saturday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bujman Metro Station, Dubai. And August 30th, Sunday, 10 a.m. to 8 p.m. at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111.
5: Alan Sari Exchange Varia transact panni unga panatha double panunga. In the summer la Alan Sari எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
6: Hey, உனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
5: என்ன?
6: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
5: For what?
6: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
5: Wow! அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
6: எக்ஸாக்ட்லி. Limited period special inauguration offer இருக்கு.
5: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
6: September 5th, Meralda Jewels, Hamdan Street, Abu Dhabi.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: VNCT Global's biggest Tamil Nadu land and plots property show coming Friday, Saturday and Sunday Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடுவோட டாப் 3 சிட்டிஸ் ஆன கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா அண்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்.
7: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 28th, 29th, Friday and Saturday 10 AM to 8 PM, Park Ridges Hotel near Bujman Metro Station, Dubai, and August 30th, Sunday 10 AM to 8 PM at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111, 054-767-3111.
8: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 2 30 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
6: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே தி UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
9: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
10: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: Tome 89.4. Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
2: மனசு தொட்டு மிட்டு
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
2: Star of the month.

0: பல டைம்லைன்லேருந்து எங்களை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஸோ இப்போ போகிற வாரம் வந்து கிட்டத்தட்ட க்ரீன் சிட்டியுடைய பிக்கஸ்ட் தமிழ்நாடு பிளாட் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி ஷோ வந்து நடந்தது. அது வந்து இந்த வாரம் துபாய் அண்ட் ஷார்ஜாவில் சேர்த்து நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக வந்து சண்டே ஒரு நாள் தான் ஈவெண்ட் இருக்கும், ஆனால் இந்த வாரம் லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days ஈவெண்ட்டு. ஸ்பெஷலாக வந்து எங்கள் ஊர் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லா பிளாட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபராக வந்து வீன் சிட்டியில் எந்த வில்லா புக் பண்ணாலும் வந்து ஒரு பெட்ரூம் ஃப்ரீ அப்படின்னு சூப்பரான ஒரு ஆஃபரோட இப்போ களம் இறங்கியிருக்காங்க. மற்ற விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்மக்கிட்ட வீன் சிட்டி பிரபா வந்திருக்கார், அவர் பேசுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி 3 இவெண்ட் இந்த 3 days இவெண்ட் இல்லையா. ஸோ August 28th விச் இஸ் லைக் ஆமாம் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஓகே, ஐயோ நிறைய இருக்கேன். ஓகே ரைட், அதாவது நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ப்ரோகிட்டே கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். 0547 6731 1 1. So 0547 6731 1 1 இதான் வந்து நம்பர். அண்ட் ஐ திங்க் சண்டே இட் இஸ் அட் ஷார்ஜா அட் அல் ஹயத் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோடில் இருக்குது. அண்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இட்ஸ் புர்ஜ்மான்ல நம்ம பாக்ரேஜஸ் ஹோட்டல். ஓகே ரைட்டு ப்ரோ, வெல்கம் பேக், வெல்கம் பேக்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வாரம் அஸ் லாங் வீக்கெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி, அண்ட் வி ஆர் கோயிங் டு ஆர்கனைஸ் த பிகெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஷோ. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக என்ன கொடுப்போம், வில்லா தான் கொடுப்போம். ஆக்சுவலாக வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் பிஎன்சிடி குளோபல் 3 இடத்துலையுமே, விச் இஸ் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை இந்த ஆர்டர் தான். விஎன்சிடி இஸ் கோயிங் டு கிவ் யூ அ வில்லா பிளாட்ஸ். ஓகேங்களா? ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம லேண்ட் மட்டுமே வந்துட்டு, ஏன் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னா, கோயம்புத்தூரில் கார்பரேஷன் லிமிட்லே, ஓகேங்களா, அவங்க சிங்காநல்லூர் இருக்குல்ல, திருச்சி ரோடு அண்ட் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்ட்லி 1 கிலோமீட்டரில் நம்ம ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் லேண்ட் மட்டும் கொடுக்க போகிறோம் பிளாட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டு. எல்லாருக்குமே வந்து ஒரு வில்லா வாங்கணும், பிளாட் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாலஜி இருக்கும். பட் ஆனால் எல்லாருமே கேட்குறது என்னன்னா, எங்களுக்கு சிட்டிக்குள்ளே பண்ணும்போது சொல்லுங்கள் பிரதர், ஆக்சுவலாக வந்துட்டு அண்ட் ப்ராப்பராக எங்களுக்கு வந்து சுற்றியும் வீடுகள் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், மெட்ரோவாக இருக்கணும், அண்ட் டாப்பான சிட்டியில் இருக்கணும், அதுவும் சிட்டிக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அந்த மாதிரி வந்தால் நல்லா தான் இருக்கும், நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாட் தான் இந்த வாரம் அண்டு இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ். ஹாப்பி ஓனம் டு ஆல் த லிசனர்ஸ். அண்டு இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸில் நம்ம லான்ச் பண்ணி கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? பிகாஸ் சிங்காநல்லூர் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ ப்ராமினன்ட் டெஸ்டினேஷன். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த டெஸ்டினேஷனில் இன் அ கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள சுற்றியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 villas இருக்க ஒரு கம்யூனிட்டியில் 3 சென்ட்லேருந்து கிட்டத்தட்ட 8 சென்ட் வரைக்கும் நம்ம லேண்டு கொடுக்க போகிறோம். அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 3500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய வில்லா பிளாட்ஸ். அண்டு வில்லா கிடையாதுங்க, பிளாட்ஸ் மட்டும், லேண்டு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். அண்டு வித் பிளான் அப்ரூவல்ஸ், வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கம்யூனிட்டி விஎன்சிடிக்கு புதுசு இல்லை, ஏன்னா இங்கே நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கம்யூனிட்டியில் தான் ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம லேண்ட் மட்டும் ஆஃபர் பண்ண போகிறோம், வித் பேங்க் லோனோட, வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸோட, கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட். நாளைக்கு நான் பிளாட்டை மட்டும் வாங்கிக்கிறேன், ஃபியூச்சரில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன்னா அதுக்கான சப்போர்ட்டும் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வெரி வெரி நியர்பையில் நம்மளோட மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கேருந்து எக்ஸாக்ட்லி 2 கிலோமீட்டர்ஸில் நம்ம வில்லா பிளாட் கொடுக்க போறோம். அண்ட் இதுவுமே உங்களுக்கு 2 சென்ட் 3 சென்ட் 10 சென்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய பிளாட்ஸா உங்களுக்கு வந்து கிடைக்கும். மதுரையிலையும் பண்றோம் அண்ட் சென்னையிலையும் நம்ம அண்ட் ஒரு பிகெஸ்ட் கம்யூனிட்டியில நம்ம வந்து வில்லா பிளாட்ஸ் கொடுக்க போறோம். அதுவும் சென்னையில இருக்க வில்லா பிளாட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் 29 lakh rupees இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன்ல தான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி அண்ட் லேண்ட் மட்டும் வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அண்ட் விஎன்சிடி குளோபல் வில்லால இருந்து இந்த மாதிரியான டாப் லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அண்டி பிளாட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா பிளாட்ஸ் லிமிடெட் எடிஷன் பிளாட்ஸ் தான். அதனால தான் இந்த வாரம் 3 நாள் இந்த ஈவென்ட் நடக்க போது. ஃப்ரைடே சாட்டர்டே துபாயில் பாக்ரிஜஸ் ஹோட்டலில் நீங்கள் மீட் பண்ணலாம். சண்டே அன்னைக்கு நீங்கள் ஷார்ஜாவில் இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் மிஸ் இட், அல் ஹயாத் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோடில் இந்த ஈவென்ட் நடக்க போது. கால் பண்ணுங்கள், ஒரு அப்பாயின்மெண்ட் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த பிளாட்டிங் எங்கெங்க இருக்குது, என்னென்ன சைஸஸில் இருக்குது, என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸில் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு அட்டன் பண்ணுங்கள். வழக்கமாக நம்ம வந்து ஃப்ரைடே தான் இந்த ஆட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஆரம்பிப்போம். இது வந்து ஏர்லியாக 3 நாள் ஈவெண்ட் பண்ணுறதுனால ஆன்லைனில் நம்ம அப்ரூவல்ஸ் ஆன்லைன்லேயே பார்த்துருப்பீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பிளாட் பயர்ஸுக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாம கால் பண்ணுங்க, விஎன் சிட்டியில் உங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்க.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த இவெண்ட் போய் அட்டன் பண்ணுறதுக்கு. 0547 6731 1 1. ஓகே, 0547 6731 1 1. ஆமாம்.
2: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: VNCT Global-இன் biggest Tamil Nadu plot and villa property show Dubai மற்றும் Sharjah-வில் coming Friday, Saturday and Sunday 3-day special event. நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள first time villa plots கொடுக்க போறாங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபரா, நம்ம VNCT-ல எந்த villa புக் பண்ணாலும் 1 bedroom free. சென்னை ECR, OMR, பம்மல் and போரூர், கோயம்புத்தூர்ல டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2BHK புக் பண்ணா 3BHK villa, 3BHK புக் பண்ணா 4BHK villa, 4BHK புக் பண்ணா 5 bedroom bungalow. கூடவே AC, TV, fridge, cot உங்க villa-வை fully furnished-ஆ புக் பண்ணுங்க. 15 years free maintenance offer oda 3 days biggest Tamil Nadu villa and plot property show. In the villa book pannalo 1 bedroom free.
0: Meet VNCT team on August 28th, 29th, Friday and Saturday 10 AM to 8 PM, Park Ridges Hotel near Bujman Metro Station, Dubai, and August 30th, Sunday 10 AM to 8 PM at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111, 054-767-3111.
4: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
6: Tamil 89.4.
7: VNCT-உடைய இந்த 3 days பிகஸ்ட் ப்ராப்பர்ட்டி வில்லா அண்ட் பிளாட் சேல் இவெண்ட்டில் வந்து வில்லா இருக்குது, பிளாட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேங்க் லோன் இருக்குது, இன்னும் நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ அதனால் வில்லா ஆர் பிளாட், மெயினாக பிளாட் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து வில்லா வாங்கி நம்ம போடுறதுனால நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி வருமா, இல்லாட்டி வந்து பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெனிஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இது மட்டும் இல்லாமல் ஏதாவது நீங்களே கேள்வி கேளுங்கன்னு பப்ளிக் கிட்டேருந்து கேள்வி கேட்கறதுக்காக பேசி வச்சுருந்தோம். ஸோ நிறையா அதுலேருந்து ஃபில்டர் பண்ண ஒரு சில கொஸ்டின்ஸை தான் வந்து பிரபா கிட்ட நீங்கள் நான் கேட்கலான்னு இருக்கேன். மீன் வாயில் இந்த இவெண்ட்டில் போய் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு ஜஸ்ட் கால் தம் அட் 0547673111. திஸ் இவெண்ட் இஸ் ஹேப்பனிங் அட் டுபாய் அண்ட் ஷார்ஜா. டுபாயில் வந்து சனிக்கிழமை சூப்பராக வந்து பார்க் ரிஜிஸ் ஹோட்டலையும் அண்ட் ஷார்ஜாவில் சண்டே அல் ஹயாத் ஹோட்டல் கிங் ஃபைசல் ரோட்டில் தான் நடக்குது. ஓகே, இதான் மேட்ரு. 0547673111. ப்ரோ அதான் ப்ரோ, வில்லாவா பிளாட்டா எது வந்து மாஸ்?
8: அபார்ட்மெண்டா வில்லாவான்னு கேட்பாங்க, அப்படின்னா ஈஸியா நம்ம வில்லான்னு சொல்லிட்டு போயிடலாம். சோ பிளாட்ஸா வில்லாவா எது மாஸ் அப்படின்னா அது உங்க பர்ஸ பொறுத்து. பர்ஸ்ல வீட்டை பொறுத்துதான் பிளாட்டா வில்லாவான்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே பண்ணிருக்கிறது லேண்ட்ல தான். ஆனா அந்த லேண்ட் எதுக்கு அவங்க வாங்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு வில்லாவோ இல்லாட்டி ஒரு ஷாப்ஸோ கமர்ஷியலோ இல்லை ஒரு அபார்ட்மெண்ட்டோ பண்ணுறக்காண்டி தான். பட் அதிகமாக வந்து ப்ராஃபிட் ஆனவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு நாட் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ், 25 இயர்ஸாக வந்துட்டு அண்டு நான் ரீட் பண்ண ஒரு சில கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஸ்டாண்டிங்காக இருக்கும். அண்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ உங்கள் கோயம்புத்தூர் டிமார்ட்னு ஒரு லொக்கேஷன் வந்து ஆக்சுவலான்ட்டு ஓகேங்களா, அண்டு 1990 அந்த லேண்டை வந்துட்டு அந்த ஓனர் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கார். அவர் வாங்கின ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா அண்ட் 2 ஏக்கர்
7: 2 ஏக்கர்
8: ஓகேங்களா, 25,000 ரூபாய்க்கு இன்னைக்கு அங்கே தான் டிமார்ட்டே வந்திருக்கு. அது எவ்வளோக்கு அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்றதை விட அந்த டிரான்சாக்ஷன் ஒரு ஃபண்ட் வந்திருக்கும்ல, அதை அவர் பேங்க்ல போட்டு இப்போ வச்சிருக்காரு ஆக்சுவலா வந்துட்டு. அதுலேருந்து வர வட்டி மட்டுமே ஒரு மாசத்துக்கு 38 லாக் ரூபீஸ் ஆக்சுவலா வந்துட்டு.
7: ஓ மை காட், 10%
8: 38 லாக் இல்லை பெர்சன்டேஜ் கால்குலேஷன்
7: தெரியாது.
8: பிகாஸ்னா அதை இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிட்டாரு, அந்த சேல் பண்ண எடுத்து அவர் பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் மட்டுமே இட் இஸ் அபவுட் 28 லாக்ஸ் to 30 லாக்ஸ் பர் மந்த். அப்போ அவங்க என்ன ரேட்டுக்கு வித்துருப்பாங்கன்னு நீங்க பாருங்க.

0: 95ல வடபழனியில போயிட்டு விஎன்சிடிங்க குரூப் சேர்மன் அவங்க ஐயா அந்த காலத்துல வந்துட்டு ஒரு ஒரு என்ன கட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து எக்மோர், எனக்கு தெரிஞ்ச எக்மோர்ல ஸ்டேஷன் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் இருந்திருக்கும், மவுண்ட் ரோடு இருந்திருக்கும் இதெல்லாம். அண்ட் அப்போ வந்து அந்த ரயில்வே ட்ராக் கோடம்பாக்கம் ட்ராக் இப்ப இருக்க தாண்டி போனீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல மதுரை சிதம்பரம் அங்கே காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி, ஓகேங்களா, சேக்கர் கைண்டில் லேண்ட் அங்கே வாங்கி அண்ட் அன்னைக்கு இதை தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது இன்னைக்கு ஒரு சென்ட் வடப்பள்ளியில் எவ்வளோ ரேட்டும் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலான்ட்டு. ஸோ 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி கமலா தியேட்டர் விஎன் சிட்டியோட தான். அப்போ யோசிச்சு பாருங்க அன்னைக்கு லேண்ட் வாங்கினப்போ இன்றைக்கு க்ரோத் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம காலங்காலமாக ரெண்டு விஷயத்தை நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம் ஆக்சுவலாக. ஒன்று என்ன நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அந்த காலத்தில் அந்த இடத்த வாங்கி வச்சிருந்தார், எங்கள் அப்பா அந்த இடத்துல வாங்கி வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஒன்று வாங்கி வச்சிருந்தார். இன்றைக்கி அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு போகுது. இன்றைக்கி நாங்கள் 4 பசங்க இருக்கோம், 8 பேருங்க இருக்கோம், எல்லாருமே அதுலேருந்து வர ரெவன்யூ என்ஜாய் பண்ணுறோம், பெனிஃபிட் எடுத்துக்கிறோம் பேசுவாங்க. இதே இது இன்னொன்று நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம் ஆக்சுவலான்ட்டு. அன்னைக்கு மட்டும் எங்கள் அம்மா அப்பா அதை விற்காமல் வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அது ரேட் எங்கேயோ போயிருக்கும். அன்னைக்கு மட்டும் எங்கள் தாத்தா அதை வந்து விற்காமல் வச்சிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அது எங்கேயோ போயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலான்ட்டு. ஒரு லேண்டு விற்றுச்சுன்னா ப்ரோ லாபம், ஓகேங்களா. ஒரு லேண்ட் உங்களுக்கு விற்கலை அப்படின்னா கொல்ல லாபம் அப்படின்வாங்க. இதுதான் பழமொழியே, ஒரு லேண்ட் வந்து கையில இருக்கீங்க அதை வித்துட்டீங்க உங்களுக்கு லாபம் அது அப்படின்னு. அந்த லேண்ட் விக்கல அப்படின்னா கொள்ள லாபம் அப்படின்னா இட்ஸ் மீன் லாட் ஆஃப் ப்ராஃபிட். ஆமா, இதுதான் அந்த கான்செப்ட். இப்ப நீங்க முடிவு பண்ணீங்க லேண்ட், நீங்க லேண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வீடு கட்டலாம், நீங்க வில்லா கட்டலாம், நீங்க அபார்ட்மெண்ட் கட்டலாம், இல்ல கமர்ஷியல் ஷாப் கட்டலாம், நீங்க என்னன்னா கட்டிவாரு. ஸோ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அதுதான் கிடைக்காது உங்களுக்கு ஆக்சுவலா. பிகாஸ் என்ன லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப சென்னையை நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் நான் வந்து சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணும் சொல்லி திண்டிவனம் பக்கத்தில் போயிட்டு மேல்முருகத்து பக்கத்தில் போய் எனக்கு 10 லட்சரூபாய்க்கு ஒரு சென்ட் கிடையாது, 10 லட்சரூபாய்க்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டு கொடுக்குறாங்க சொல்லி அங்கே போய் வாங்குறாங்க. இல்லாட்டியும் உங்களுக்கு மகாபலிபுரம் தாண்டி போய் வாங்குறாங்க. இந்த சைடில் வந்துட்டு நம்ம பரந்தூர் தாண்டிக்கிட்ட பரந்தூர்கிட்ட வாங்கினாங்க, இப்போ அதுக்கு ஒரு முடிவு பண்ணி விட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு, ஓகேங்களா, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஸோ அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் அன்னூர் சைடு அவினாசி சைடு எங்கேயோ போய் தள்ளி வாங்குறதுக்கு கூட ஒரு 10 லட்சம் 15 லட்சம் போட்டு சிட்டிக்குள்ளே தான் வாங்குங்களேன் ஆக்சுவலாக வந்துட்டு. அப்போ அதோட க்ரோத்தை இன்னும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கல்ல, ஓகேங்களா. ஸோ அப்போ கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து நம்மளும் ஒரு இடம் வாங்குறோன்னு வாங்காதீங்க ஆக்சுவலாக. அதுக்காண்டி ஒரு பிளாட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஒரு யூனிக்காக ஒரு கான்செப்டோட ஒரு ஒரு ஐடியாலஜியோட ஒரு பிளாட் இருக்கு. அப்போ என்னங்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணும், டக்குன்னு நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ சிங்கநல்லூர் பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கிடைக்குது அண்ட் அந்த மாதிரி கிடைக்குது. இல்லாட்டி உங்களுக்கு சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துலேயே உங்களுக்கு கிடைக்குது, கணபதி மாதிரி டெவலப்டு லொக்கேஷனில் கிடைக்குன்னா அதுக்கு காசை புரட்டி திரட்டி நம்ம எப்படியாவது ஒன்று வாங்குறோம்னா தட் இஸ் அ வேர்த்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலான்ட்டு. அதனால் அண்ட் இந்த லிங்க்கில் என் சப்ஜெக்டை விட்டுட்டு நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன். பட் உண்மையாக சொல்லுன்னா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோ நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம். பட் ஆனால் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பல செக்லிஸ்ட்டை பார்க்க வேண்டியிருக்கும்.
1: ஓகே,
0: வில் டிஸ்கஸ்.
1: ஓகே, ஸோ அந்த செக்லிஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் போய் இந்த இவெண்ட்டில் கலந்துக்குங்க. சாட்டர்டே பர்ஜுமான்ல பாக்ரிஜஸ் ஹோட்டலையும் அண்ட் சண்டே அல் ஹயாத் ஹோட்டல் ஷார்ஜாலையும் நடக்குது. கால் நம்பர் 0547673111. ஓகே, 0547673111.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
3: இன்கமிங்
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: வியன்சிட்டி வந்து தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் டெலிவரிங் வில்லாஸ். இப்போ வந்து பிளாட்ஸ்குள்ளேயும் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து போன வாரம் எப்படி சூப்பராக வந்து இந்த ஈவெண்ட் நடந்ததோ அதோடைய கண்டினியூஷனாக இந்த வாரமும் வந்து பிகெஸ்ட் பிளாட் அண்ட் ப்ராப்பர்ட்டி சேல் துபாய் அண்ட் ஷார்ஜாவில் சேர்ந்து நடக்கப்போகுது. இன்ஃபேக்ட் வந்து 3 days ஒரு கார்னிவல் மாதிரி நடக்க போகுது. ஸோ இந்த வீன் சிட்டியோட இவெண்ட்டில் போய் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கால் த மத் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. அவ்வளோதான். கோயம்புத்தூரில் பிளாட் வாங்கணுமா இல்லை வில்லா வாங்கணுமா, அதே மாதிரி சென்னையில் பிளாட்டோ வில்லா வாங்கணும் அப்படின்னா சூப்பராக நீங்கள் போயிட்டு வாங்க. ப்ளஸ் 1 bedroom ஃப்ரீயெல்லாம் இருக்குது. நீங்கள் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது. அதை பற்றலாம் வந்து பிரபா வந்து உங்ககிட்ட ஒன்றுனா சொல்லுவார். ப்ரோ, இப்போ கோயம்புத்தூர் பிளாட்ஸ் பற்றி எந்த லொக்கேஷன் சொன்னீங்க? சென்னையிலையும் பிளாட்ஸ் இருக்குது. எந்த லொக்கேஷனில் இருக்குது?
2: சென்னையில் நம்ம கொடுக்க போகிறது பெங்களூர் ஹைவே ஸ்ரீபெரும்புத்தூரில். நம்ம ஆல்ரெடி வாட்டர் ஃப்ரண்ட் வில்லா, கார்டனியா வில்லான்னு சொல்லி 2 premium கம்யூனிட்டி பண்ணியிருந்தோம். அண்டு உள்ளுக்குள்ள கிளப் ஹவுஸ் இருக்கும், பார்ட்டி ஹால், ஸ்விம்மிங் பூல், ஒரு தேட்டர், மினி தேட்டர் சொல்லிட்டு ஒரு கிராண்டியரான ஒரு அம்யூனிட்டியோடு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராஜெக்ட். அண்ட் பூந்தமல்லியில் இருந்து எக்ஸாக்டா 20 minutes டிரைவ். பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் இப்ப டெலிவரி ஆக போகுது. அங்கிருந்து 20 minutes டிரைவ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து வரப்போகுது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்க, ரோடெல்லாம் கழிச்சது போக 1500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்துட்டு 30 lakh ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனோட நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் லோன் போகிறீங்கன்னா ஹார்ட்லி 800 dirhams நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே சென்னையில் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் கேரிடார் லாக்ஸில் வந்துட்டு அண்ட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பிக்கப் பண்ண முடியும். அண்ட் இதில் பெரிய அட்வான்டேஜ்னா சுற்றியும் உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க பெரிய அட்வான்டேஜ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், செயின் கோபின் கம்பெனிஸ் அண்ட் சாம்சங் அண்ட் உங்களுக்கு ஹூண்டாய்னு சொல்லிட்டு அவ்வளோ கம்பெனிக்கு நடுவில் தான் இந்த பிளாட்டிங் வந்து உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே வில்லாஸே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 90 lakh ஒன் க்ரோருக்கு ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 3.5 cents கிட்ட உங்களுக்கு வந்துடும். அதில் உங்களுக்கு லேண்டு 30 lakh rupees to 35 lakh rupees டிபெண்ட்ஸ் ஆன் த சைசஸில் நீங்கள் எடுக்கிற லேண்டுக்கு ஹோம் லோனோட நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி பண்ணி தரப்போம். நிறைய பேர் நம்ம ஈவெண்ட்டுக்கு வரும்போது கேட்குறது என்னன்னா உங்களோட வில்லா ப்ரைஸ் OMR, ECR எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பட் ஆனால் என்னால் அந்த 4000-5000 dirhams இஎம்ஐ வந்து அஃபோர்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம், என்னோட பட்ஜெட் வந்து கம்மியான பட்ஜெட் தான். ஸோ என்னோட பட்ஜெட் கேட்ட மாதிரி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது அண்ட் நிறைய ஒர்க் பண்ணுவோம். பட் ஆனால் எல்லா மாதங்களும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்க முடியாது. பட் ஆனால் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஒரகடம்ல வந்து 40 lakh நம்ம வந்து ஹோம்ஸ் கொடுத்தோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு லேண்டை வாங்கி வைக்கும்போது இன்னும் ஒரு 30 lakh rupees, 40 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு வில்லாவே கட்ட முடியும். அப்போது 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட் வில்லாவே உங்களுக்கு ஒரு 75 lakh rupees மேலே உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் பிளாட்டாக வாங்கி அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா இதில் நீங்கள் கூடுதலாக GST, டாக்ஸஸ் இதெல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி பிளாட்டிங் வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குது, இந்த மாதிரி கம்யூனிட்டியில் வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்றதை நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சென்னையில் லேண்டாக வாங்கணும் எனக்கு அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் மினிமலிஸ்டிக்கான ஒரு இஎம்ஐயில் ஒரு பிளாட்ஸ் வாங்கி நான் அதில் வில்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாட்டிங் வில்லா பிளாட்டிங் கம்யூனிட்டியை டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஃபுல் அம்யூனிட்டிஸோட வருது. அண்ட் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நிறைய டெவலப்பர்ஸ் பிளாட்டிங் பேப்பர் எப்படி கொடுப்பாங்கன்னா எங்கேயோ அவுட் சைடில் போயிட்டு அங்கே பிளாட்டிங் சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஃபெசிலிட்டி இருக்காது. பட் இப்போ நான் சொன்ன கோயம்புத்தூர் சைட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சென்னை சைட்டாக இருக்கலாம், உள்ள கிளப் ஹவுஸ் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது அண்ட் டெம்பிள்ஸ் இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோட இந்த பிளாட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. அதுவும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இல்லாமல் இது வந்துட்டு. ஸோ அதனால் சென்னையிலையும் பிளாட்டிங் பார்க்குறவங்களுக்கு இந்த பிகஸ்ட் பிளாட்டிங் ஈவெண்ட் ஃபார் 3 days நடக்க போகிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரைடே லீவாக இருந்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே நீங்கள் வந்து துபாயில் மீட் பண்ணுங்கள், இந்த ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணுங்கள். இல்லை சண்டே தான் அவைலபிள் அப்படின்னா டோன்ட் வெரி, உங்களுக்கான சார்ஜா ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் 3 months அப்புறம் நடக்க போகுது. ஸோ கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. லேண்ட் பற்றி, ஏன்னா இது வரைக்கும் வில்லா பற்றி நாங்கள் நிறைய பேசியிருப்போம். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுவும் VNCT லேண்ட் வாங்கினால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு 1-on-1 கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும்.
1: கால் பண்ணுறதுக்கு இதான் நம்பர், 0547673111. அவ்வளோதான். ஸோ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே புர்ஜ்மாலில் இருக்கிற பார்க் ரிஜஸ் ஹோட்டல்லையும் அண்ட் சண்டே நம்ம வந்து கிங் ஃபேசல் ரோட்டில் இருக்கிற ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டலையும் வந்து இந்த இவெண்ட் நடக்குது. ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. பாட்டு செம்மையாக ஒன்று, ஒரு சூப்பராக ஒரு பாட்டு வரப்போகுது.

0: மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். We'll be back after a short commercial break.
1: BNCT Global's biggest Tamil Nadu land and plots property show coming Friday, Saturday and Sunday Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடுவோட டாப் 3 சிட்டிஸ் ஆன கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா அண்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்.
2: மீட் பிஎன்சிடி டீம் ஆன் August 28th, 29th, Friday and Saturday 10 AM to 8 PM Park Regis Hotel near Bujman Metro Station, Dubai, and August 30th Sunday 10 AM to 8 PM at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call
3: நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
4: ஓகே, வெல்கம் பேக். யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து விஎன்சிடியுடைய பிக்கஸ்ட் பிளாட்டிங் அண்ட் வில்லா ப்ராப்பர்ட்டி சேல் வந்து 3 டேஸ்க்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஸோ சாட்டர்டே துபாயில் பார்க்ரஜஸ் ஹோட்டலையும், அதுக்கப்புறம் சண்டே அல் ஹயாத் ஹோட்டல், கிங் ஃபேசல் ரோடு, ஷார்ஜா, அங்கே நடக்குது. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பிளாட்டிங் அண்ட் வில்லா பற்றி நிறையவே நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பல இவெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த இவெண்ட் மெயின்லி வந்து இட் இஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பிளாட்ஸ். வில்லாவும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுங்க, இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் அடிங்க. 0547673111. ஓகே, 0547673111 இதான் நம்பர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த டவுட் ஒருவேளை வந்துருங்க. இப்போ பிளாட்னு சொல்கிறாங்களே, சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் எந்தெந்த லொக்கேஷன்லலாம் இந்த பிளாட் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தோணியிருக்கும். எனக்கு ஒரு மெசேஜ் கூட வந்துச்சு ப்ரோ, அதான் ப்ரோ கேட்குறாங்க
5: என்னென்ன. இந்த லான்ச் இஸ் நாட் ஓன்லி ஃபார் கோயம்புத்தூர், நாட் ஓன்லி ஃபார் சென்னை, நாட் ஓன்லி ஃபார் மதுரை, எல்லா இடத்துலையுமே, சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், லேண்டு வாங்கணும், கம்மியான பட்ஜெட்டில் லேண்டு வாங்கணுன்றவங்களுக்காண்டி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஈவெண்ட் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். விஎன்சிடி ஜென்ரலி நாங்கள் வந்து வில்லாஸ் மட்டும்தான் பண்ணுவோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறதே கிடையாது, பண்ணவும் மாட்டோம். அண்டு செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வில்லா பிளாட்ஸுமே வந்து ஜென்ரலாக நாங்கள் பண்ணுறது இல்லை, பிகாஸ் ஏன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு எண்ட் டு எண்டு உங்களுக்கு வில்லா கட்டி கொடுத்து ரெண்டல் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்ட் தான் பண்ணுறோம். பட் நிறைய கிளைண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மியான பட்ஜெட், ஏன்னா வில்லா நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே இன்றைக்கி சென்னையில் 1 crore+ ஆயிரும், கோயம்புத்தூர்லையும் இன்றைக்கி 1 crore+ ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது லேண்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு அதில் பாதி ரேட்டில் கிடைக்கணும், எனக்கு ஒரு 30 lakhs, 40 lakhs, 60 lakhs, 70 lakhs லேண்டு கிடைக்கணும் போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் கார்பரேஷன் லிமிட்லேயே, இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த லேண்ட் வந்து எல்என்டி பைபாஸ் அவுட் சைடில், இப்போ நம்ம கொடுக்குற இந்த லேண்ட் வந்துட்டு கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்ட்லி 1 kilometer வெள்ளலூர்ன்ற லொக்கேஷன், வெள்ளலூர் போகிற வழி இது ஆக்சுவலாக வந்துட்டு சிங்காநல்லூர்லேருந்து 1 kilometer. அண்ட் இங்கே ஆல்ரெடி நம்ம க்ரௌன், ராயல், இம்பீரியல்னு கிட்டத்தட்ட 80 villa பண்ண ஒரு கம்யூனிட்டிக்குள்ள தான், 1 acre இப்போ நாங்கள் லேண்ட்ஸை டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு 15 plots மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த 15 plots உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்ச மாதிரி வில்லா கட்டிக்கலாம், அது கம்பல்ஷன் கிடையாது. வில்லா தான் கட்டணும்னு சொல்லிட்டு பிளாட்டாக இப்போ வாங்கி வச்சு நீங்கள் பிளாட்டாகவே சேல் பண்ணலாம், பிளாட்டாக இப்போ வாங்கி வச்சுட்டு வில்லா கட்டலாம், பிளாட்டாக இப்போ வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் அப்பார்ட்மெண்ட் கூட நீங்கள் கட்டலாம், உங்களோட ஃபண்ட் பொசிஷனை பொறுத்து. அண்ட் இந்த பிளாட்டுக்கும் கோயம்புத்தூரில் உங்களுக்கு 35 years இன்கம்பரன்ஸ் டாக்குமெண்ட்டோட, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ரூவல்ஸோட உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ரேர் அப்ரூவல்ஸும் கொடுத்துருவாங்க. அண்ட் 60-75% லோனோடையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் லேண்ட் சைஸ் பார்த்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பாஷையிலே சொல்லணும்னா 3 cents-12 cents வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு 1200 square feet 3600 square feet வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம லேண்ட்ஸ் கொடுக்குறோம், இது ரோடெல்லாம் சேர்க்காம உங்களோட பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி மட்டும் ஆகலாம். அண்ட் இந்த லேண்டுக்கு நான் சொன்ன மாதிரி 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் ஃபண்டிங்கும் வந்துடும் ஃப்ரம் ICICI, SBI, HDFC. அண்ட் இந்த லேண்ட்ஸில் உங்களுக்கு கிளப் ஹவுஸ் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ஏரியா, ஜாக்கிங் ஏரியான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட 40 அமினிட்டிஸோட இந்த பிளாட்ஸ் உங்களுக்கு கையில கிடைக்கும். அண்ட் இந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த வாரம் இந்த சண்டே சார்ஜாலையும் இந்த சாட்டர்டே துபாயில் இருக்க ஈவெண்ட்டுக்கு வாங்க. நீங்க வில்லாவும் பார்க்கலாம், அண்ட் அதே நேரத்தில் பிளாட்டா வாங்குறவங்களுக்கான அட்வான்டேஜும் டெஃபினட்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரிதான் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு, கோயம்புத்தூர்ல இந்த பிளாட்டிங் டீடைல்ஸ் எல்லாம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் சிங்கநல்லூர். மதுரையில பிளாட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பிளாட்ஸ் நம்ம வந்து மாட்டுத்தாணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து விதின் 2 கிலோமீட்டர்ஸ்ல வளர் நகன்ற லொகேஷன் டெக்லத்தான் அண்ட் ரிலையன்ஸ் மார்க்கெட் எல்லாமே இருக்கும். ஹைகோர்ட்டுக்கு முன்னாடியே வந்துடும், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தான் உடனே இந்த லொகேஷன் இருக்கும். அங்கேயுமே உங்களுக்கு 3 சென்ட் அண்ட் 1200, 2400, 3500, 3600 சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பிளாட் சைசஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் மதுரை பிளாட்ஸ் உங்களுக்கு இருக்க போது, அந்த பிளாட்டையும் நீங்கள் வாங்கலாம். சென்னையில் அஃப்கோர்ஸ் எஸ் ஸ்ரீபெரம்புத்தூரில் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க வில்லா கம்யூனிட்டி வாட்டர் ஃப்ரண்ட் கார்டனியா, அண்ட் 2 இயர்ஸாக நம்ம வந்து அதிகமாக வில்லா பண்ண லொக்கேஷன் இது. இங்கேயுமே உங்களுக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் 1500 ஸ்கொயர் ஃபீட்லேயும் 3000 ஸ்கொயர் ஃபீட்லேயும் ரெண்டு சைசஸ் பிளாட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அண்ட் இந்த பிளாட் உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள், செஸ்ட் உங்களுக்கு 29 லேக் ரூபீஸ், உங்களுக்கு ஒரு சென்ட் வந்து 9 லேக் ரூபீஸ் to 10 லேக் ரூபீஸ்லேயே நீங்கள் வாங்கலாம், டிபெண்ட்ஸ் அந்த லேண்டை நீங்கள் எடுக்கிறத பொறுத்து. அண்ட் இதுக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் போது உங்களுக்கு 800 திராம் இஎம்ஐலேயே சென்னையிலையும் சூப்பரான ஸ்டன்னிங்கான பிளாட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாட் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ அட்வான்டேஜ், எவ்வளோ க்ரோத் லாங் டேர்ம் இருக்கும்னு சொன்னேன், பிளாட் எப்படிலாம் செக் பண்ணி வாங்கணும்னு சொன்னேன், எங்கே பிளாட் ஆஃபர் பண்ணுறதையும் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்லியிருக்கேன்.
4: ஓகே, ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கால் நம்பர் 0546-73-111.
6: அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. BNCD Global-இன் biggest தமிழ்நாடு plot and villa property show துபாய் மற்றும் ஷார்ஜாவில் coming Friday, Saturday and Sunday 3-day special event. நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள first time villa plots கொடுக்க போறாங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆஃபரா, நம்ம BNCD-ல எந்த villa புக் பண்ணாலும் 1 bedroom free. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர், கோயம்புத்தூர்ல டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2BHK புக் பண்ணா 3BHK villa, 3BHK புக் பண்ணா 4BHK villa, 4BHK புக் பண்ணா 5 bedroom bungalow. கூடவே AC, TV, fridge, cot உங்க villa-வை fully furnished-ஆ புக் பண்ணுங்க. 15 years free maintenance offer oda 3 days biggest tamil nadu villa and plot property show in the villa book pannalo 1 bedroom free
1: meet BNCD team on august 28th 29th friday and saturday 10 a.m. to 8 p.m. park ridges hotel near bujman metro station dubai and august 30th sunday 10 a.m. to 8 p.m. at sharjah al hayat hotel king faisal road sharjah call 054-767-3111 054-767-3111
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே gramக்கு 15 dirhams வரைக்கும் extraவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்பு Hamdan Street, Abu Dhabi la flagship store open பண்ணிருக்காங்க.
4: சிரித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: மெயின் சிட்டியுடைய வில்லா அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சேல், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஷோ, சாதாரணமாக கிடையாது, பிக்கெஸ்ட். ஏன்னா வந்து யூஸ்வலி வந்து ஒரே ஒரு இவெண்ட் தான் நடத்துவாங்க, ஆனால் இந்த வாட்டி லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே துபாய் அண்ட் ஷார்ஜா அப்படின்னு கவரிங் ஆல் கிரவுண்ட்ஸ் கவரிங் ஆல் டேஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிகெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேல உங்களுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மெயின் சிட்டி டீம். நீங்கள் வந்து வில்லா ஆர் பிளாட் கோயம்புத்தூர் மதுரை சென்னை இந்த மூணு லொக்கேஷனில் வாங்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி கோ அண்ட் மீட் தெம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மூணு நாளில் எந்த இவெண்ட்டுக்கு போகிறீங்க, மூணு இவெண்ட்டுக்குமே போனாலும் சூப்பர் தான். ஸோ துபாயில் ரெண்டு நாள் நடக்குது, வெள்ளி சனி புஷ்மாலில் இருக்கிற பாக்ரிஜஸ் ஹோட்டலையும், ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிங் ஃபேசல் ரோட்டில் ஷார்ஜாவில் இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டலையும் வந்து இந்த இவெண்ட் நடக்குது. ஓகே, கால் தம் 0547673111 0547673111. ஸோ ப்ரோ, இப்போ வில்லானாலே வியன் சிட்டி தான், நம்ம வந்து பிளாட்ஸ் பற்றியே பேசிட்டோம், வில்லா பற்றி எதுவுமே சொல்லி
1: மறந்துருவீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ட் பிளாட்டிங்காக பேசிட்டு இருக்கோம் எல்லா இன்டர்வியூலையும் நம்ம வில்லாஸ் தானே பேசுவோம். ஆப்வியஸ்லி ப்ரோ, வில்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது லேண்டு எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இப்போ நிறைய ஐடியாலஜி வர ஆரம்பிச்சிச்சுல. ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு வில்லான்னும் போது அந்த பட்ஜெட், ஏன்னா இன்றைக்கெலாம் சென்னையில் ஒரு வில்லா லெஸ் தேன் 1.5 crore கீழே பிளான் பண்ணுறதே இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. அதுவும் வந்து நான் சொல்கிறேன், சென்னைன்னு சொல்கிறதே 25 kilometers அவுட் சைடு தான், அண்ட் ஓஎம்ஆரில் ஈசிஆரில் இங்கே மேலே. பட் என்ன ஆயிடுச்சுன்னா சிட்டி க்ரோ ஆக உங்களுக்கு அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வாங்கி வைக்கும் போது இன்னும் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதனால் வில்லா பார்க்குறவங்களுக்கு ஆப்வியஸ்லி வேன் சிட்டினா வில்லா தான் அப்படின்னும் போது உங்களுக்கு சென்னை ஈசிஆர் அண்ட் சென்னை ஓஎம்ஆரில் வி ஹாவ் அ பிக் வில்லா ஆஃபர் பெனிஃபிட்ஸ் கோயிங் ஆன். போன வாரம் எல்லா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க, புக் பண்ணியிருந்தீங்க, கீதா மேடம் அவங்க தான் இன்டர்வியூ பண்ணி ஈவெண்ட்ஸ் பெருசாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் 2 bedroom வாங்கினா 3 bedroom, 3 bedroom வாங்கினா 4 bedroom, 4 bedroom வாங்கினா 5 bedroom சொல்லிட்டு ப்ரீமியம் ஆஃபர்லேயே போன வாரம் ஈவெண்ட் நம்ம லான்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த ஆஃபர் தான் நிறைய பேர் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் இந்த மூணு நாளுமே தட் ப்ரீமியம் லக்ஸுரி ஆஃபர் இஸ் கண்டினியூங், 15 lakh டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷிங் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 bedroom ஆஃபர்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆஃபர் பெனிஃபிட்ஸோட சென்னை ஈசிஆர், சென்னை ஓஎம்ஆர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை லொக்கேஷனில் நம்ம வில்லாஸும் ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் ஸோ வில்லா பார்க்குறவங்களும் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து மீட் பண்ணலாம். இந்த ப்ரீமியம் ஆஃபர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஃப்ரீயாக பொறுமையாக அந்த நாட்களில் அண்ட் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது வந்து டிஸ்கஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பிளான் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட்டு டைமாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ குறிப்பாக இந்த வாரம் வி மோர்லி மோர் ஃபோக்கஸ் ஆன் பிளாட்டிங்ஸ் இது வாண்ட்டு. அண்ட் ரொம்ப நாளாக கிளைண்ட் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு, ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, ஆஸ் ஆல்வேஸ் சே நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கேன், பட் ஆனால் என்னோட பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க, என்னால் மந்த்லி ஒரு 800 dirhams 1000 dirhams தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு இஎம்ஐயா, இல்லை என்னால் வந்துட்டு நான் இப்போதைக்கு எனக்கு வந்து லேண்ட் எடுத்து வச்சுட்டு ஃபியூச்சரில் ஒரு 5 years 6 years அப்புறம் நான் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை அந்த லேண்டை நான் ஒரு அப்கிரேட் பர்பஸ்க்கோ சேல் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கவங்களுக்கு கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளே அண்ட் சிங்காநல்லூரில்

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சுக்கல.
4: The Evening Karak, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த வில்லா புக் பண்ணாலும் 1 bedroom ஃப்ரீ. Brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: VNCT Global's biggest Tamil Nadu land and plots property show. Coming Friday, Saturday and Sunday, Dubai மற்றும் ஷார்ஜால முதல் முறையா தமிழ்நாடுவோட டாப் 3 சிட்டிஸான கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 lakh முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா அண்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்.
6: மீட் VNCT டீம் ஆன் August 28th, 29th, Friday and Saturday 10 a.m. to 8 p.m. Park Ridges Hotel near Burjman Metro Station, Dubai, and August 30th Sunday 10 a.m. to 8 p.m. at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111, 054-767-3111.
3: Hey, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
1: என்ன?
3: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருணால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
1: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
1: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபரும் இருக்கு.
1: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட்.

0: to Friday 7 a.m. to 11 a.m. Medicinal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Medicinal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
1: BNCT Global's biggest Tamil Nadu plot and villa property show, Dubai matrum Sharjahvil. Coming Friday, Saturday and Sunday, 3-day special event. Namma Coimbatore city kulla first time villa plots kudukka poranga. Innum special offer ah, namma BNCT la endha villa book pannalum 1 bedroom free. Chennai ECR, OMR, Pammal and Porur, Coimbatore la top city locations la 2 BHK book panna 3 BHK villa, 3 BHK book panna 4 BHK villa, 4 BHK book panna 5 bedroom bungalow. Kudave AC TV fridge cot ne unga villa fully furnished book pannunga. 15 years free maintenance offer oda 3 days biggest Tamil Nadu villa and plot property show. Endha villa book pannalum 1 bedroom free.
0: Meet VNCT team on August 28th, 29th, Friday and Saturday 10 a.m. to 8 p.m. Park Ridges Hotel near Bujman Metro Station, Dubai, and August 30th, Sunday 10 a.m. to 8 p.m. at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111. Alansari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alansari Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
6: there is no place like home, there's no home like that.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: VNCT Global's biggest Tamil Nadu land and plots property show coming Friday, Saturday and Sunday Dubai மற்றும் Sharjah ல முதல் முறையா தமிழ்நாடுவோட டாப் 3 சிட்டிஸ் ஆன கோயம்புத்தூர் சிட்டி, சிங்காநல்லூர்ல, சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல, மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்துல 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. உங்க லேண்ட் மட்டும் வாங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸ். பிளாட்ஸ் பிரைஸ் வெறும் 33 லட்சம் முதல் அண்ட் மந்த்லி இஎம்ஐ வெறும் 900 திர்ஹாம்ஸ்ல. லான்ச் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா அண்ட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல்.
3: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 28th, 29th, Friday and Saturday, 10 a.m. to 8 p.m. Park Ridges Hotel near Bujman Metro Station, Dubai. And August 30th, Sunday, 10 a.m. to 8 p.m. at Sharjah Al Hayat Hotel, King Faisal Road, Sharjah. Call 054-767-3111. 054-767-3111.
4: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமேனு யோசிக்கிறீங்களா? sunday.ae ல பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10-60% ஆஃப். விசிட் sunday.ae. மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.
5: செழித்தையும் தமிழே ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். ஹுக்கும்.
2: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ண?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: to 50% off on making charges and special discounts on diamond jewelry. Aishwaryathai allithara onam pandigaiya Anna Thangam Golden Diamonds in arpudumana nagaigaloda kondadunga.
1: Anna Thangam Golden Diamonds, Karama Center, Dubai, powered by Al Tawassul Group of Companies. August 22nd, 23rd and 26th namma Ayers Premium Veg Restaurant la special onam sadhya kidaikka pogudhu. Varutharcha sambar, olan, kalan, eriseri, pachadi, aviyal, adapradaman chips ne 29 items. டைனினுக்கு 59 dirhams and டேக்அவேக்கு 65 dirhams மட்டும்தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050 310 8255.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in 4th

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன். அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: தாய்ச்சாத பாலினா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
4: என்ன?
3: செப்டம்பர் 5 அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
4: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
4: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
4: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.

Tamil 89.4.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.
7: தமிழ் தமிழ் தமிழ்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். We'll be back.
1: நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம். மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.

0: 99.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global in biggest Tamil Nadu plot and villa property show, now at Dubai and Sharjah. Friday, Saturday and Sunday நடக்கிற ஸ்பெஷல் ஈவெண்ட்ல இந்த villa book பண்ணாலும் 1 bedroom free. Brought to you by அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் தமிழ் 89.4

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: தமிழ் 89.4.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணி

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. Back now, Nano US la kuda. Adha FM da.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: சுமஜி இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: இதுக்கு மேல என்ன சொல்றது?
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.